0: அது பீர்வர்களா சரிமசிக் ஆர்டர் மோஸ்ட் ராம் கதராரியோ தப்சியோ.
1: Take you, Megan.
2: I, Blaine, take you, Megan.
1: Keep myself only unto you.
2: Keep myself only unto you.
1: Till death do us part.
2: Till death do us part.
1: What a pleasure it is to introduce to you Mr. and Mrs. Blaine Howard.